ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சில படங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அப்படி ஒரு படம் தான் 36 வயது நிலை. மலையாளத்தில் ரிலீஸ் ஆன ஹவு ஓல்ட் ஆர் யூ படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஜோதிகா லீட் ரோலில் நடிச்சிருந்த இந்த படம் பல பெண்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறிடுச்சு. வாழ்க்கையில் சில சமயம் நம்ம கனவுகள் எல்லாம் நம்மளே மறந்திடும். ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஒர்க் ப்ரெஷர், டெய்லி ருட்டீன்னு போகும்போது நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நம்ம பின்னாடி போடுது. ஆனா இந்த படம் ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லுது. வயசு ஒரு நம்பர் தான். புதிய ஆரம்பங்களுக்கு டெட்லைன் கிடையாது. நம்ம மேல நம்பிக்கை இருந்தா எப்ப வேணாலும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி ஒரு படம். இந்த விஷயம் வந்து பெருசா பொண்ணுங்களுக்கு தான் இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகும். ஏன்னா பசங்க வந்து அவங்களோட கெரியர் பத்தி எல்லாம் நிறைய வாட்டி அவங்க டிசிஷன்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்க ரீஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஆனால் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் ரீஸ்டார்ட் பண்ணுறது ஒரு டெலிவரி இல்லைன்னா கல்யாணம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னு நம்ம கரியரை எப்போவுமே தள்ளி வைக்கிறது ஒரு பழக்கம். அந்த பழக்கத்தை நம்மளுக்கு வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாரோட கரியரும் இம்பார்ட்டன்ட். அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகி பல வருஷங்கள் ஆனாலும் இன்றும் மக்கள் மனசில் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வச்சிருக்கிறது அதோட அந்த அந்த மெசேஜ்னால. ஸோ இப்போ இந்த படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுக்கிட்டு ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும்னு மனசில் யோசிச்சுட்டு இருந்தா அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக யோசிக்கணும்னு சொல்லிக்கிட்டு பாடல் வருது. வாடி ராசாத்தி சாங் ஃப்ரம் 36 வயது நிலையே உங்க கூட. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. കൊടൈക്കനാൽ പോയിരിക്കോല്ല, நாம நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணியிருக்கோம். நானும் நிறைய வாட்டி கொடைக்கானல் போயிருக்கேன். ஆனால் கூகல் கிராஸ்லேண்ட் வந்து நான் வந்து போனதே கிடையாது. ஆனால் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ராவல் பண்ண விரும்புகிறவங்களுக்கு கூகல் கிராஸ்லேண்ட் ஒரு ஹிடன் ட்ரெஷர். பசுமை நிறைந்த புல்வெளிகள், குளிர் காற்று, அமைதியான சரவுண்டிங்ஸ், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி ஃபீல் ஆகும். கூகல் லேக் பக்கம் போக ரூட்டும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ரோடில் ரெண்டு பக்கமும் நேச்சர் தான். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் காசு செலவு பண்ண ரெடினா அங்கே ஒரு ஹோம் ஸ்டே கூட இருக்குது. கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் நீங்கள் ட்ரெக்கிங் எல்லாம் போய் ஒரு ஹோம் ஸ்டேலெல்லாம் தங்கவும் முடியும். ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தாலே நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் தானாகவே போயிடும். ட்ரெக்கிங் எந்தூசியாஸ்ட், நேச்சர் லவ்வர்ஸுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். சில பிளேஸ் நம்ம கேமராவில் மட்டும் கேப்சர் பண்ண முடியாது, அதை மனசில் தான் சேவ் பண்ண முடியும். ஸோ கூகல் வந்து அப்படி ஒரு ஸ்பேஸ், நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். என்னோட லிஸ்ட்டில் நான் ஆல்ரெடி அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் போங்க. அப்போ இந்த டைமில் பசுமையை பற்றி பேசினதுனால பச்சை நிறமே பாட்டு கேட்டுட்டு ஓடிவாங்க. அலைப்பாயுதே படத்தில் இருந்த பச்சை நிறமே சாங். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

FM. വെൽക്കം ബാക്ക്. ഇത് തിരുക്കുറൾ ടൈം. ഒരു പുഴുതും വാഴ്വാത് അറിയാർ കരുത് പാ കുടിയും അല്ല പല. ഒരു പുഴുതും വാഴ്വാത് അറിയാർ കരുത് പാ കുടിയും അല്ല പല. இந்த குரல் ரொம்ப அழகான ஒரு வாழ்க்கை பாடம் சொல்லுது. இல்ல நாளைய பத்தி நாம ரொம்ப யோசிச்சு யோசிச்சு இன்னைக்கு வாழ மறந்துடுற, அதுதான் திருவள்ளுவர் நம்மளுக்கு நினைவுபடுத்துறாங்க. சில பேர் ஃபியூச்சரை பத்தி பயப்படுவாங்க, அப்படியே யோசிச்சு யோசிச்சு ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க. இப்படி நடந்துருச்சுன்னா என்ன ஆகும், நான் அப்படி பண்ணலையே, நாளைக்கு என்ன ஆக போதும், நாளைய பத்தி நாம சேவ் பண்ண வேண்டாம், நாளைய பத்தி யோசிக்கவே வேண்டான்னு சொல்ல, பிளானிங் எல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனா இன்னைக்கு நாம செய்யற விஷயங்களை என்ஜாய் பண்ணோம். நாளைய பத்தி ரொம்ப பயப்பட்டு ரொம்ப யோசிச்சு உங்களோட இந்த மொமெண்ட் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பாஸ்ட நினைச்சு வருத்தப்படுவாங்க, ஆனா வாழ்க்கை நடக்கிறது இன்னைக்கு தானே, இந்த மொமெண்ட்ல தானே, நான் இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட் தான் ஒரிஜினல் இல்ல நிஜம்னு சொல்றது. சோ இந்த நிமிடத்தை ரசிக்கிறது, இந்த நாளை அப்ரிஷியேட் பண்றது தான் முக்கியம். சோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டே கிடைச்சிருச்சுன்னு அந்த கிராட்டிடியூடோட வாழ கத்துக்கணும். அது ஈஸி கிடையாது, ஏன்னா நம்ம ஃபியூச்சரை பத்தி எப்பவுமே இப்படி பயப்பட்டு இருக்கிறது தான் நம்மளுக்கு பழக்கம். சோ அந்த பழக்கத்தை கொஞ்சம் மாத்தி ஹேபிட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கிராட்டிடியூடோட வாழ நினைக்கணும். கிராட்டிடியூடோட உங்களோட டே ஸ்பெண்ட் பண்ணினா நீங்க கொஞ்சம் அதிகம் ஹாப்பியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சோ பாட்டுக்கான Time, so, நான் சொல்ல வேண்டாம், விஜய் சொல்லுவாரு. நம்ம தளபதி விஜயோட சாங், குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி, லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி. சோ கைஸ், கோ அண்ட் லிசன் டு தி சாங். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹலி எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. വി ഒ സി യാർപ്പാ വി ഒ സി, കൊഞ്ചം യോസിച്ച് പാരുങ്ക. വി ഒ സി ഇല്ല, നാ ഇന്നൊരു ക്ലൂ തരാം. കപ്പലോട്ടിയ തമിഴൻ அப்படினு சொன்னா கொஞ்சம் பேருக்கு கனெக்ட் பண்ண முடியும். VOC னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது கப்பலோட்டிய தமிழன பத்தி தான். VO சிதம்பரம் பிள்ளை. ஓகே, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடின ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மட்டும் இல்ல, இந்தியாவின் எக்கனாமிக் ஃப்ரீடத்துக்கு புதிதா யோசிச்சவர் கூட. ஸ்வதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி ஆரம்பிச்சு பிரிட்டிஷ் ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு சேலஞ்ச் கொடுத்தவர். ஸோ அவரோட தைரியமும் டிட்டர்மினேஷனும் இன்று என்டர்பிரினியர்ஸுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன். சுதந்திரம்னா வெறும் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் இல்லைங்க, எக்கனாமிக் ஃப்ரீடமும் முக்கியம்னு அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே காட்டினார். ஸோ நம்மளுக்கு வழி வெட்டி தந்தவர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இன்னைக்கு அவங்க மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு நானும் ஆசைப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி லெஜெண்ட்ரியான பர்சனாலிட்டிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம்னு எனக்கு படுது. ஸோ இப்போ அடுத்த பாட்டுக்கான டைம். கப்பல் ஏறி போயாச்சு இந்தியன் படத்துல இருந்து பாட்டு கேட்டுட்டு வி வில் பி ரைட் பேக். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா, இது நம்ம நேரம் ஆன் அகல்யா எஃப்எம்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் வார்த்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். மாற்றம். மாற்றம்னா என்ன? சேஞ்ச். இன்றைய வார்த்தை மாற்றம். மாற்றம்னா சேஞ்ச். வாழ்க்கையில எல்லாமே மாறிக்கொண்டிருக்கும். சேஞ்ச் இல்லாத ஒரே ஒரு விஷயம் சேஞ்ச் தான். அது சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். டெக்னாலஜி மாறுது, சீசன்ஸ் மாறுது, நம்ம யோசனைகளும் மாறுது. அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். சில மாற்றங்கள் நமக்கு பயத்தை கொடுக்கும், ஆனால் அதே மாற்றம் தான் புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும். ஸோ ஸ்கூல்லேருந்து காலேஜ், காலேஜ்லேருந்து ஒர்க், ஒர்க்லேருந்து புதிய எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாமே மாற்றம் தான். ஸோ மாற்றம் இல்லாத எதுவும் இல்லை. மாற்றம் தான் நம்மளோட லைஃபோட ஆதாரம்னு கூட சொல்லலாம். ஸோ மாற்றத்தை எதிர்க்காமல் அதை எம்ப்ரேஸ் பண்ண கற்றுக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். ஸோ இப்போ நாம் மாற்றம் படம் பாட்டு கேட்டு திருப்பி வரலாம். தீய தீயரா தீயே ஓட சாங் இல்ல. சோ இந்த பாட்டுக்கு அப்புறம் we will be right back. This is RJ Hira on Ahalya FM. இது நம்ம நேரம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. நான் முதல் தடவை சென்னை போன போதுதான் தயிர் சாதம் முத முதல்ல சாப்பிட்டேன். தயிர் சாதம்னா நம்ம தமிழ் வீடுகளோட ஒரு இமோஷன் சொல்லலாம். விருந்து சாப்பாடு முடிவிலும் ட்ரெயின் ஜேர்னுக்கு லஞ்ச் பாக்ஸிலும் சம்மர் சீசன்ல டெய்லி மெனுவிலும் தயிர் சாதம் கண்டிப்பா இருக்கும். ஹெல்த் வைஸ் பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, பாடியை கூலா வச்சுக்கும், ப்ரோபயோட்டிக்ஸ் மூலமா கட் ஹெல்த் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். அதனாலதான் பெரியவங்க சாப்பாடுக்கு கடைசியில தயிர் சாதம் சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் ஃபுட், கம்ஃபர்ட் ஃபுட், ஹெல்த்தி ஃபுட், ஹோம் ஃபுட் அப்படின்னு நிறைய பேர்ல மூன்றும் சேர்த்து தான் இந்த தயிர் சாதத்தை எந்த பேர் வேணா கூப்பிடலாம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த சாங்கான டைம். நிறைய சாப்பிட்டு பிடிச்சவங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதோட விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடை பற்றி தான் இவங்க ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. சால்ட் அண்ட் பெப்பர் மலையாள மூவியோட ரீமேக் தான் உன் சமையல் அறையில் படம். ஸோ இந்த படத்தில் இந்த பொறப்பு தான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாட்டை கேட்டுட்டு We will be right back. This is RG Hira. இது நம்ம நேரம் on Ahalya FM.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ആടാടാടാ മുടിഞ്ചു പോച്ചേ, ഇന്നിക്ക് നമ്മ ടൈം മുടിഞ്ചു പോച്ചേ. നാം சேர்ந்து ஒரு அழகான பயணம் செஞ்சோம், அது இப்போ கடைசியில வந்து நிக்குது. சினிமாவின் இன்ஸ்பிரேஷன் பற்றி பேசணும், நேச்சரை பற்றி பேசணும், திருக்குறள் சொன்னோம், அதே மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஸோ ஒரு நல்ல பாடல் முடிந்தாலும் அந்த மெலடி நம்மளோட மனசுல தொடர்ந்து இருக்கும்ல, அதே மாதிரி இன்று கேட்ட சில வார்த்தைகள் உங்களோட பயணத்துல தொடர்ந்து இருக்கும்னு நானும் நம்புறேன். ஸோ மறுபடியும் புதிய ஸ்டோரிஸ், புதிய சாங்ஸ், புதிய எனர்ஜியோட உங்க முன்ன சந்திப்போம். And keep finding joy in the little things around you. So, naan tata bye bye solre. Maalai vanakkam. So, last song, enna song nu keta? Energetic-a nama start pannom. So, andha energy-oda nama mudipom. Sarakku vechiruka song kettittu. Enjoy the evening. Bye-bye. Take care and love you all. Ivlo neera unga kooda irundhathu RJ Heera on Ahalya FM. Idhu namma neeram. Bye-bye.